0: பரம்பில் நடப்பா. இதுல காஃபி தசரா, கவிகோஷ்டி, மக்கட தசரா, பொம்மக்கட தசரா, யுவ தசரா கூடுனக்க பார பார காரியக்கிரம இப்பா. மத்தியாந்து வைப்பத்து 6:30 காந்தி பரம்புல சாம்ஸ்கிருத்திக காரியக்கிரமக்கு மொழியிடுவா. மடிக்கேரியில கேளி போன 4 சக்தி தேவத்தையட கழகத்துனா நாளை 5:30 மகதேவப்பேட்டர பம்பினக்கெரல் மடிக்கேரி தசரா சமித்திர ஆதனில் சம்பிரதாயக்கொத்தனக்கு பூஜை நடத்திட்டு மடிக்கேரியில பிரதட்சிணைக்கு கரகத்தின காக்கியவதுண்டு. 2026 சால ராஜோத்சவ பிரசஸ்தி ஆய்க்கிற சலஹா சமிதிக்கு கர்நாடக குடவ சாகித்ய அக்கடமியர அத்தியட்சங்களான அஜினிகண்ட சி மகேஷ் நாச்சய எங்கள பதநிமித்த சதஸ்யனாய்த்து நியமக்கமாடித்து கர்நாடக குடவ சாகித்ய அக்கடமியர ரிஜிஸ்டர் பிரகட்டணையில் அறிச்சிட்டித்து. ஆலமட வக்கத்திர அதனையில் இந்து தோக்கு நம்ம பை போட்டி கர்நாடக பப்ளிக் ஸ்கூல் பொன்னம்பேட்டையில் நடப்பா. பலாக்க 12:00 இக்காரபாருக்கு மொழியிடுவா. முக்கிய பிந்துவளாய்த்து விராஜ்பேட்டை கஷேத்திர சாசக அஜிக்குட்டிர எஸ் பொன்னண்ணா கூடியாடுவா. பிந்துவளாய்த்து மண்டைப்பண்ட சுஜா குஷாலப்பா, செப்புடிர அருண் மாச்சைய, நந்தினைரொண்ட நாச்சப்ப கொடவா கூடியாடுவான்னு அறிஞ்சித்து நாளை ஆக்கீரி சமாரம்ப நடப்பா. பொன்னம்பேட்டை தாலூக்கு வியாப்திக்கு பப்ப எல்லா சஸ்கு கிரகங்க பின்ன சார்வஜனிகங்க இதே நாளங்கே 13-14 பின்ன 15 கோணிக்கொப்ப உப்ப விபாக கச்சேரி பரம்புல பிரதான மந்திரி சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனரடில் மனர கொடில சௌர வித்யுத் கட்டகத்தன பெச்சித்து சௌர வித்யுத் உத்பாதனை மாடுவ விசேஷ அபியானத்தன ஏற்பாடு மாடித்து. இ அபியானத்து அதிகிருத்த சௌர வித்யுத் வெண்டர்ஸ் பின்ன பேங்க் பிரதிநிதிய கூடியாடுவா. இ யோஜனர் சௌலபியத்திர மீத எல்லா சார்வஜனிகங்க இ அபியானத்து கூடியாடித்து அறிஞ்சவலோந்து செஸ்க் காரியபாலன விபாகத்திர காரியநிர்வாக என்ஜினியர் கேட்டண்டித்து. களிமட ஒக்கத்திர ஆதனையில் இதே ஆதி ஆய்த்து கொடவ ஒக்கடொக்கட நடுல மங்களத்து சம்பந்த அடுக்குவ பத்தத்திர பைப்போட்டி நாளை பொன்னம்பேட்டை கொடவ சமாஜத்து நடப்பா. ஒக்கத்திர அத்தியக்ஷ காளிமட மோட்டைய காரியக்கிரமத்திர கொரவுக்காரிக்கு வயசுவ ஜானபத தஜ்ஞ பெரிய எழுத்துக்கார பாச்சரணேண்ட அப்பண காரியக்கிரமக்கு மொழியிடுவ. முக்கியமந்திரி ராஜகீய காரியதர்சி பின்ன விராஜ்பேட்டை கஷேத்திர சாசக்க அஜிக்குட்டிர எஸ் பொன்னண முக்கிய பிந்தியாயத்து பிந்துவாய்த்து கூடுவையாடுவாந்து அறிஞ்சித்து. ஜில்லா உத்தியோக விநிமய கச்சேரி ராதனில் இதே நாளங்க 13 போலாக்க 10:00 மஜ்ஜன 1:00 காசகி சம்ஸ்தில காலியுள்ள சாக்கரிக்கு நேர சந்தர்சன நடப்ப SSLC PUC பதவி பிஞ்ச ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாடின அபியர்த்திய ஒத்த தாக்கலையோட கூடியாடலோந்து ஜில்லா உத்தியோகாதிகாரி சி பி மஞ்சுநாத் அவு அறிச்சுட்டித்து. பாகமண்டல பகண்டேஸ்வர பிஞ்ச தலக்காவிரி திருக்கேல இதே நாளங்க 12 மனர காரபாரு நடப்பானுண்டு. அந்த போலாக்க 6:00 மஜ்ஜனத்தின மீத 3:00 சார்வஜனிகங்க பிரவேச இப்புல சார்வஜனிகங்க சாக்கர தரணுந்து திருக்கீரா பிரகட்டணையில் அறிச்சிட்டித்து. கர்நாடக லோகாயுக்த மடிக்கேரி லோகாயுக்த அதிகாரியா இதே நாளங்க 14 போலாக்க 12:00 மஜ்ஜன 1:00 பொன்னம்பேட்டை தாலூக்கு பஞ்சாயத்து சபாபாடலு கர்நாடக லோகாயுக்த காய்தரடில் தூர அர்ஜி எடுத்தவா. தும்புச்சிட்டித்து நோட்டரிலிஞ்ச அஃபிடாவிட்ட மாண்ண அர்ஜினை கொடுக்கொண்டு சார்வஜனிகங்க ஈ அவகாசத்தின உபயோகிச்சிட்டவனக்கே மடிக்கேரி லோகாயுக்த போலீஸ் உபாதீக்ஷகங்க அறிச்சிட்டித்து. வேற மாஹித்திக்கு மடிக்கேரி லோகாயுக்த போலீஸ் கச்சேரி கௌளி பீதி மடிக்கேரி இல்லிக்கு சம்பர்க்கமாடித்து கேட்டறிஞ்சவலு. இல்லிக்கு சுத்தி சமாச்சார தந்தத்து.
1: ಸುದ್ದಿ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದಿರಿ. ಪ್ರಾಯೋಜಕರು
2: ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ, ಭಾರತದ ಅತಿ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಹ್ಯುಂಡೈ ಕಾರ್ ಡೀಲರ್.
3: ಇಮ್ಯಾನುವೆಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ನಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ನಿವಲ್, ಮದುವೆ ಬಟ್ಟೆಗಳ ಖರೀದಿಗೆ ಉಚಿತ ಕೂಪನ್, ಆಯ್ಕೆಯಾದ ದಂಪತಿಗಳಿಗೆ ಮಲೇಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗುವ ಅವಕಾಶ, ಆಕರ್ಷಕ ಡಿಸ್ಕೌಂಟ್ಗಳು, ಬಹುಮಾನಗಳು ಕೂಡ ಲಭ್ಯ. ಇಮ್ಯಾನುವೆಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ಇರಿಟ್ಟಿ.
4: ಹ್ಯಾಪಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಆನಿವರ್ಸರಿ ಮೈ ಡಾರ್ಲಿಂಗ್.
5: ಸರ್ಪ್ರೈಸ್ ಗಿಫ್ಟ್
4: ಓಪನ್ ಮಾಡು.
5: ವಾವ್, ಡೈಮಂಡ್ ನೆಕ್ಲೇಸ್! ನಾನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿದ ಡಿಸೈನ್ಸ್, ಸೂಪರ್! ಥ್ಯಾಂಕ್ ಯು ರೀ. ಎಲ್ಲಿಂದ?
4: ಮುಳಿಯಾದಿಂದ.
6: ಮನವನ್ನು ಅರಿತ ಇಷ್ಟಗಳಿಗೆ ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡ್ ಅಂಡ್ ಡೈಮಂಡ್ಸ್, ಮಡಿಕೇರಿ, ಗೋಣಿಗುಪ್ಪಲು, ಪುತ್ತೂರು, ಬೆಳ್ತಂಗಡಿ, ಬೆಂಗಳೂರು.
7: ಪ್ರತಿ ಸಂಭ್ರಮದಲ್ಲೂ ಮಿನುಗುವ ನಕ್ಷತ್ರವಾಗಿ ಲಿಯೋರಾದ ಡೈಮಂಡ್ ಆಭರಣಗಳಿಂದ. ಲಿಯೋರಾ ಡೈಮಂಡ್ಸ್, ಕುಶಾಲನಗರ, ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್ ಮತ್ತು ಪಿರಿಯಾಪಟ್ಟಣ.
8: ಗೋಣಿಕೊಪ್ಪಲಿನಲ್ಲಿ ಶುಭಾರಂಭಗೊಂಡಿರುವ ಪೇಟು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್ ನಲ್ಲಿ ರೆಫ್ರಿಜರೇಟರ್ ಹಾಗೂ ಎಲ್ಇಡಿ ಟಿವಿ ಖರೀದಿಸುವಾಗ ಸ್ಟೆಬಿಲೈಸರ್ ಫ್ರೀ, ಟಾಪ್ ಲೋಡ್ ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ನೊಂದಿಗೆ ಕಾರ್ನರ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಫ್ರೀ. ಪೇಟು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ಸ್, ಗೋಣಿಕೊಪ್ಪ.
9: ಮದುವೆ ಹಾಗೂ ಇನ್ನಿತರ ಸಮಾರಂಭಗಳ ಬಟ್ಟೆಗಳಿಗಾಗಿ ಬನ್ನಿ. ಸೆಂಚುರಿ ಫ್ಯಾಷನ್ ಸಿಟಿ, ಇರಿಟ್ಟಿ, ತಲಶ್ಶೇರಿ, ಕಣ್ಣೂರ್, ಪಯ್ಯನೂರ್, ಶ್ರೀಕಂಠಪುರಂ.